0: நம்பரே ஏவா கிம தமாய் நீதி அறியாடலாம் எல்பிஎன் லீகல் பிராக்டிஷன் நம்ப ஏன்னா மே நம்பரே இது மே நம்பரை லபாகன என் அதால் தனுமே யுக்தவ வெடகட்டைப்பு கரண நீதிஜ வரையத்து நம் நியோஜித்தேட்டு கேனிக வடா ஹொந்தின் சுயா பலன் ஒப லங்காவே ஹோ வேண விதேசிக்க இந்தலா இன்னாவேனது புலுவான் நமுத் ஒப்பட்ட தேங் ஒன்லைன் பகத்து காம்சி வேணுமா இது ஏகன ஹரையத சுயா பலன் மெத்தனதி அப்பிட கொடாக் பிரஷ்ன சக சமாராயித்த கட்டலு எனமா மே அத்தியாபன அத்தியாபன பிலி கட்டைத்து பிலி வந்தவ இன்ன நியோஜித்த வரும் இன்னமா ஏக்கானே அதால விஸ்வவித்யால வலட்டு போ பாட்டமாலா பாட்சாலா வலட்டு அதாலவ நியோஜித்தேன் இத்திங் ஓன் ஹபை ஓனு தியாமியாம் கட்டைத்து கர்மா மே சங்கிரமண கஷேத்திரத்து நமுத் ஓன் சங்கிரமண கட்டைத்து பிலி வந்தவ லியாபதிஞ்சி நியோஜித்தேன் ஹோ நீதிஜ வரும் நிமே இத்திங் எத்தனை ஓன் தனுமக்கு யுக்த ஒப்பட்ட உதவு கரணும் ஹொந்தாய் நமக்கு ஒப்ப தலைக்கலி மாத்தென்ன ஓன் ஒப்ப அண்ணே காலாங்கட்டத கியனைக்க
1: ஓ மது அத்தடம மமே அஹன்ன ஹிதாகனேட்டு பிரச்சனைக்கட்ட தமாய் ஒப்ப பிலுத்துரு துன்னே முகது நிரந்தரேம் அப்பிட்ட தக்கின்னட்ட லபெனவா மே சிஷ்ய வீசா லபாகன்ன அவஸ்தாவேதி ඉස්සර වෙලා විශ්වවිද්‍යාලයට අධ්‍යාපන ආයතනට අපි මේ ගැන කතා කරා. ඒ තෙන්දී ඒ අධ්‍යාපන ආයතන වලින් ලියාපදිංචි කරපු නියෝජිතයන් ඉන්නවා. නමුත් ලංකාවේ සිටින බොහෝ අය සිතාගෙන ඉන්නේ මොවුන් ඇත්තටම ඕස්ට්‍රේලියාවට වීසා ලබා දෙන්න පුළුවන් ඒජන්තවරයන් වරුන් හවවරයන් කියලා. ඒක නිසා මේ දෙගොල්ලෝ වෙන් කරලා අඳුරගන්න කොහොමද තියෙන පහසුම ක්‍රමය?
0: மாமா அரை கலிங் கிவ விதிய சமாய் ஒப்ப மாறா ஆயத்தனையத்த பிரிவிசன்ன ஏ வெப்சைட்டுக்கிட்ட ஒப்பட்ட ஏ லைஸ்து தக பலாகான்னட புலுவான் ஏ வகிம தமாய் அப்பி மீட்டிங் வரும் சம்பந்தவ கதாகர்னுவானாம் அதால பிராந்தவல்ட அதாலவ ஏ நீதிஜ்ஞ வரும் லியா பதிஞ்ச ஆயத்தன திவேனவா உதாரணையாக விதியத்த விக்டோரியாவ காத்தொத்தேம லீகல் அட்மிஷன்ஸ் போர்ட் மே ஆயத்தன வல்ட்டு பிரிசிலா ஐ வகையம தமாய் லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் விக்டோரியா மே வகை ஆயத்தன வல்ட்டு பிரிசிலா ஒப்பட்டு கொயாபலான புலுவான் ஏ அதால நமதிவேன கேனா நீதிஜ்ஞ வரையாத் அர மக்கியப்பு எல்பிஎன் ஏ நாம் நம்பரே திபெனவாது தனும குசலதாவே கெபந்துது ஏ வகையே ஒப்பட்டு சுயாபலான புலுவான் இது மே தமாய் முதம விதிய ஹமதிஸ்தம ஆஸ்திரேலியாவே சுதேச கட்டேத்து அமாத்தியாசே மி வீச சம்பந்தவ வெனம வெனம அன்சேகுத் பவத்தகனியானவா ஸ்கேம்ஸ் எம் நத்தாம் அப்பச்சார வலட்ட கொதுரு வெச்ச ஆய சம்பந்தவ சஹா ஓங்க தனுவாத் கரானட ஏ விசேஷ விசேஷ உபதேச மாலா வாழ் நிரந்தரம் இது பார்க்கணும் இது எத்தனை ஏ சம்பந்தவ ஒப்ப இத்தாம சலக்கில்லின் சா வகக்கீமே கட்டைத்து கரான இல்லீமா சித்தரணும் முகது அப்பி லங்கட குடாக் என்னவா ஏ லுக்கு வாஞ்சாவலட்ட மூல்யமே சா தமங்கே அனன்யதாவே பிலிபந்தவ வாஞ்சா ரவட்டீம் வலட்ட லக்கெச்ச புத்கனி
1: ඔ මදු අපි දිගටම දැන් පහුගේ සතේ කතා කරපු පීආර් සහ ටීආර් වලදී පීආර් වල අපි යම්කිසි තැනක නැවතුණා පහුගේ සතියේදී අපි ඒ සාකච්ඡාව දිගටම කරගෙන යන්න අවශ්‍යතාවයක් තියෙනවා අපි මේ අසන්නංගේ ප්‍රශ්නත් එක්ක තමයි මේ වෙන පැත්තකට යොමු වුනේ මදුර පුළුවන් ද ඒකේ ඉතුරු සාකච්ඡාවේ ඉතුරු ටිකට පිවිසෙන්න පීආර් වල අපි ගිය සතියේ නැවතුණ තැන ඉඳලා
0: ஓ அத்தட்டம அப்பி மே பிஆர் சா டிஆர் சம்பந்த மே வச்சன தேக்க ஹரி சுலப சா திவட்ட குரு வச்சன தேக்காக் நிசா அப்பி ஏ சம்பந்த கத்தாக்கலா நமுத் மே இதாம புலுல் அப்பி பிஆர் கேல கேப்பு பமனி பர்மனன் பிரசிடென்சி மே சம்பந்த வீசா பகும லொக்கு பிரமாணியாக திபினுவா ஸ்தீர வீசா அத்தட்டம சப்ளாசு சொலிம்ம திஸ் ஹதக வித்தர வகே பிரமாணியாக திபினுவா பிஆர் தாவகாலிக வீசா සබ් ක්ලාසස් 44ක වගේ ප්‍රමාණයක් තිබෙනවා. ඒ වගේම සරණාගත වීසා තිබෙනවා. එය 5ක වගේ ප්‍රමාණයක් තිබෙනවා. ඉතින් ඉතාම ලොකු ප්‍රමාණයක් වීසා වර්ග 100කට ආසන්න ප්‍රමාණයක් තිබෙනවා. ඔබ මේ කෙටියෙන් TR TR කියන එකෙන් දෙන්නාට සාමාන්‍ය ව්‍යවහාරයේදී ඉතින් මේ වීසා හරි වශයෙන් දැන ගැනීම ඉතාම වැදගත්. මොකද බොහෝ විට සමහර විට අපිට දකින්න ලැබෙනවා ඔබ යම් වීසා වලට ඔබට අයිතිය සහ සුදුසුකම් තිබෙනවා. නමුත් ඔබ වෙනත් සුදුසුකම් නැති වීසාවක අයදුම් කරලා ඒ තුල කැටලවිලා බොහොම ගැටලුකාරී තත්ත්වයකට මුහුණ දෙනවා. මොකද ඔස්ට්‍රේලියාව තුල ඇත්තටම වීසාවක් කියන්නේ ජීවිතය වගේ ජීවිතයට සමාන කරනවා. ඉතින් මේ වීසාව වැරදුනොත් ඔබට ජීවිතය වරදින්නට පුළුවන්. ඒක නිසා ඉතාම සැලකිල්ලෙන් ඒ වීසාව තෝරගන්නට ඕනේ. ඒ වගේම තමයි දැන් 50 මගින් ඇති කළ වීසා වර්ග තිබෙනවා. උදාහරණ විදිහට කියනවා නම් ක්‍රිමිනල් ජස්ටිස් වීසා, එන්ෆෝස්මන්ට් වීසා, මරිටයිම් ක්‍රූ වීසා, ඒ වගේ වීසා. ඒ වගේම ඔබ අර කෙටියෙන් අඳුනන වර්ක් වීසා, මේ තාවකාලික වීසා වර්ග රාශියක් ඉදිරිපත් වෙලා තිබෙනවා. ඉතින් මේ සම්බන්ධව යම් කිසි හොඳ දැනුමක් ලබා ගන්න එක හොඳයි. ඔබ යම් කිසි වීසාවකට අයදුම් කරනවා නම් එය ස්ථීරද තාවකාලිකද, තාවකාලික නම් ස්ථීර වීසාවකට යන පාර කොහොමද, එයින් පස්සේ පුරවැසිභාවය සඳහා යන්නේ කොහොමද, සහ ඔබේ අරමුණු ඔබේ අපි කිවොතින් ඔබේ සැලැස්මවල් ප්ලෑන්ස් මොනවද ජීවිතය සම්බන්ධව, ඒ අනුව තමයි මේ වඩා සුදුසු වීසා වර්ගය තෝරගත යුත්තේ.
1: මදු අපි මේ විශාල ප්‍රදේශයක් ගැන තමයි කතා කරන්නේ. මේකේ ආවරණය කරන්න තියෙන බොහෝ වීසා වර්ග තියෙනවා. අපි බලාපොරොත්තු වෙනවා මේ වැඩසටහන දිගටම කරගෙන යන්න. ඇත්තටම ලක්මිහිර වෙනුවෙන් අපි බෙහෙවින්ම ස්තුතිවන්ත වෙනවා ඔබේ කාලය ශ්‍රමය මේ වෙනුවෙන් වැය කිරීම ගැන. ආයිත් ලබන සතියේ හමු වෙන තුරු අයිබුවන්. අයිබුවන් මදු.
0: ඔබට අයිබුවන්.
2: The World at Night on your local station, Plenty Valley FM. On your local station, 88.6 Plenty Valley FM, The World at Night.
3: Lakmihira, Australia ve visena Sri Lankikiyange hada gasma hadunagat lak salakuna lakmihira. Miriyavak siriyava FM 88.6
4: සතියේ සෑම අඟහරුවාදාම සවස 8 සිට රාත්‍රී 10 දක්වා
3: මිහිරියාවක සිරියාව ලක්මිහිර FM 88.6